தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தத்தடி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தத்தனு தக்கித்த தரித்த தனத்த தனு.